வணக்கம் வந்தனம் அந்தர்க்கி நமஸ்கார். மலரும் சக்தி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அதிதிக்கு கோடான கோடி நன்றிகள். இது வணக்கம் தாயகம். நேரம் 6:03 மேடம்.